0: சச்சம் சகஜம் சகனம் சததம் சத்து சங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சச்சரி சதன சச்சம் சதன சத்தினி சதின சச்சனு சத்த சரித சன சச்சனு சத்தினி சத்தன சம் சம் சத்தனு சம்
1: கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ தனிச்சி வீச்சக்கர தாடு கோ